அப்படியாய் நான சமரே அசுமாயி பிரபாவே மனோகர் பாவே பிரபாவே தா பத்த தராவே பிரபாவே பின் சாஸ்திர ராக்கே பிரபாவே தா ஹர் குண பாக்கே பிரபாவே தா பத்த உதாரே ஆ கரியா பின் விசாரே தோசரியா கா ஆசுவா